0: குருவன் கவுடி ஆரேஷன் கவுடி பில்ஷாவா மாறி நேரா டூபல் அம்மாங்காவடி நிறைய சங்கைதி அதிரி கடைகப்பினா சார்
1: அம்மரை
0: சிசுமார சமான சிஷா கரேந்து நேரா டூபல் ஜெர்வோன்